0: 你们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个人都不要紧，我们两个
1: Kasa, ni rang chi yue tun ta di, sam dan ya ken zhe chun su.
2: Kiran gen a tu zui ka zui zhe ne, ni len di kong tang yi. Nga da su xin pu lu ken zhe qiu yu ne zha, nga da ye la yong ya yu ma ri. Ka yin si nga ye lang gam me, di zhe qian ye lang dang yu mi du. Ye lang le, nga le ye ge pom shi tu ri.
1: Kasa ji xie wa ya ju si ki, yi ne sem su la, ni ke rang chen gui xu ya qu. Ta ri la ji si ya ge, chao ye dim du lu di e pi ne. Su xin,
2: 苦苦的小差不是切在当地切的原本你也让了电子去里面其实我碰不定这一呢也让给我搞些什么的我一起鱼也让了我来也给碰不出去前头片让给谢能西你也不打这娃娃去肉西木多生大妈去不起把那个宁静我住这边碰不定的面试给也让给我叔叔经常过去新牛鱼 Mă și ngai ghe xie wang yu ma ji. Yine ye lang ghe ngai. Kiran da zho la le gab shi ra yu sa. Tonto kinan yi da mang shib di yu bja. Ye lang go ya di kim zang chu ghi ji. Nyo chong ghi nyi nyi zho wang ma ji. Ngai liu yu. Nye zhu yi.

0: Molly.
1: Parce eso, mi sto qui.
0: Ah, si pe sasha. Da in ningo san li ane zu la dua. Oh. Niu jian bang lo le xia.
1: Jian bang lo li bin zhe.
2: Oh, wu die.
0: Ah.
2: Ha ji. Zha na xia ji men de mi du. Dian dian jiao su mu lin zai le er sam qi.
0: Di zhang qi duo har duo a.
2: Ni de de gan bu cha xin du e.
0: Ale mi qi duo qiu ma ji, zhang dang tun da qi duo qi. Ni dang xie wo, niu chun le ge rong rong yu ga sta, ni rong rong le ka chui le bu.
2: Wu die.
0: Oh.
2: Qian ni qiu ma qi qi la.
0: Qiu bi qian jian ma la.
2: Tan dang ganzo chui le le ya. Chu da yin be e wu xue da. Yong xue le ma zi tong ju si mi er ji. Tan de chu da mi ren ni bu cha za. Ka ro ma na be sem je mi du. Ba yang qiu ma qi qi la.
0: Zhang ge xie bu ne zhe be a.
2: Ni ran ge zu xie yu me ba. Zhang ge ge de du zi re de tong yu ma shi. Wo ne yin ji da qian bu sha zhe du a. Dui da, mo zhe de zu ya ge sta xia. Guo ma du su tong de ga gu song da. Puse ge ru da ni ji su. Tāng rāp lō nian nā nāng xīr xīr xīr xīr. Ngā rē tō mē nā, mō nian yīn yī qiān mēn duā. Kī sī ngā zū gō rē nā tīng zhē sī yō mē yīn nā dā, zī rē kō rē, mī kā xē chī hāng sā mā.
0: Ho zī, mā rī, nio jian bā, chūk sā chā rī sī.
2: Tī dī yīn gō chū.
0: Tā yīn nā lāng sī gēb dō lō lēb tā tē zū gēm rī.
2: Tē zū gēm mā gēb dō chā sī gēm dō. Nye qiān nā rī, ngā zū chūn lē kān zhē sī nē, jī gēb jī nī xuān bā jī dā chē tū rī sī ngbī. Tā yīn nā jī mā nē ngā zū chūn lē rī, sū yō yō dā tōng chū xē nī sō tē chō.
0: 勇啊,但是我爱上归小了恰恰有日本,是吧呀?都觉得牛剑也是你的日下,罗忙的这团亲姐,他的细孙还会呀没多。你也谈不到个来给姐不过请不恰恰孙呢,心里也卷不是恰用过谁。那得做牛剑也给团长云南没呢。啊,自己的这一下,俺俩牛剑也吞到了许多球嘛,这,穿了一个两个菜要吞到的可以切个打。
3: 然给大妮姐姐见班了,那鬼一个大妈被疼住给住的。他这套人,其实也给不给他钱的被杀了吧?这,丁亚些最听话的。啊,姑娘,丁爷男人嘛多,今年给江家些事嘛的。哦,是呀。爹妈疼住,就。用啊用啊,终于打。你也是要给了。今年谢谢的,大妮的孙不嘛是吧?啊,这用啊。用啊,他这不,用啊。这三年嘛都是这情形嘛的,听着呢。
4: 他弟弟卡里米亏了。年前的巴布朗许多球马的，蝴蝶名义那张蝴蝶经营那张，看大家当年卡地马的。哼。去给我们来看啥？
3: 看啥？
4: 巴布朗，你看不清不得劲对的。对的，爹，前头是谁？巴布朗前了个不月子，年轻啊，这地前边的。
3: 你那车长不远？
4: 是呗。从这里接大家去的。记不懂啊？记不懂个？记不懂，记不懂，记不熟悉啊。年轻啊，去给那爸爸那肉包油没的，他的一个来面么都盘炒没用。嗯。俺老盘不么就啊？嗯。搞不穷哎。搞不穷。这个多啊？多。乐乐，乐乐，乐乐，乐乐，你也来啊？
3: 乐乐是个月的呗。
4: 啊啊，乐乐，要不来了，咱们就休息。
3: 기침부터들러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러러
4: 里一门给住着，你们来今年长期是用钱。
1: 嗯，这下要不穷下。